0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் பிரான்ஸ் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் நாள் நிகழ்வுகள்.
2: செப்டம்பர் 26 சனிக்கிழமை இன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் காலை 9:00 பாரிஸில் உள்ள மேசன் பகீதா சமூக ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்பு மையத்திற்கு சென்று அவர்களை சந்திக்கிறார். காலை 10:15 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் கூட்டு ஒருங்கிய பேரவையின் உறுப்பினர்கள், மறைக்கல்வி பெறுவோர் மற்றும் புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்களை சந்திக்கிறார். பிற்பகல் 3:00 கான்கோர்ட் சதுக்கத்தில் திருப்பலி நிறைவேற்றுகிறார். மாலை 5:45 பாரிஸ் ஓர்லி விமான நிலையத்திலிருந்து லூர்து நகருக்கு புறப்பட்டு செல்கிறார். மாலை 7:05 டாப்ஸ் லூர்து பிரெனே சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து சேர்கிறார். இறுதியாக 7:40 லூர்து அன்னை திருத்தலத்தில் உள்ள அன்னை காட்சியளித்த கெபியில் ஜெபித்து தனது இன்றைய நாளுக்கான பயணத்தை நிறைவு செய்கிறார்.
3: செப்டம்பர் 25 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக பாரிஸின் மையப்பகுதியில் செயின் நகரில் அமைந்துள்ள இல்டேலா சிட்டே என்ற தீவில் உள்ள பாரிஸ் நோட்ராடாம் பேராலயத்தில் ஆயர்கள், அருள்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், அர்ப்பணிக்கப்பட்டோர் மற்றும் குருத்துவ மாணவர்களுடன் மாலை இறைவேண்டலில் ஈடுபட்டார். அப்போது இடம்பெற்ற திருத்தந்தையின் அருளுரை. அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, பல நூற்றாண்டுகளாக பாரிஸ் நகர மக்களை விண்ணகத்தை நோக்கி தங்கள் கண்களை உயர்த்த அழைத்து வரும் இந்த புனித இடத்தில் இன்று நாம் மாலை இறைவேண்டலுக்காக கூடியிருக்கிறோம். 7 முன்பு நோட்ராடாம் பேராலயம் பயங்கரமான தீயில் சிக்கிய போது உலகமே துயரத்துடன் அதை கண்டது. அந்த துயர நிகழ்வு மனிதர்களின் இயலாமையை நமக்கு நினைவூட்டியது. அதே வேளையில் இந்த பேராலயம் வெறும் நினைவு சின்னம் அல்ல என்பதையும் வெளிப்படுத்தியது. இதனை மீண்டும் கட்டியெழுப்ப மேற்கொள்ளப்பட்ட முயற்சி நோட்ராடாம் பேராலயம் ஒரு மக்களின் மற்றும் ஒரு நாகரிகத்தின் உயிரோட்டமான இதயமாக திகழ்கிறது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. இங்கு கடந்த காலமும் எதிர்காலமும் சந்திக்கின்றன. விண்ணகமும் மண்ணகமும் ஒன்றிணைகின்றன. பிரான்ஸ் திரு அவையின் அடையாளமாக விளங்கும் இந்த இடத்தில் உங்களை சந்திக்க வேண்டும் என்பது எனது விருப்பமாக இருந்தது. இதன் வாயிலை கடந்து உள்ளே வரும்போது அமைதியற்ற மனித உள்ளங்களோடு பேசும் அழகை நாம் எதிர்கொள்கிறோம். அது நம்மை அமைதிக்கு அழைக்கிறது. தொடக்க நற்செய்தி அறிவிப்பையும் கிறிஸ்தவ தொடக்க பயிற்சியையும் அனைவருக்கும் திறந்த வகையில் முன்னெடுத்து வரும் பேராயர் லோரான் உல்ரிச் அவர்களுக்கும் அவரது உடன் பணியாளர்களுக்கும் பாரிஸ் மறைமாவட்ட சமூகத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள திருமுழுக்கு தொட்டி வரவேற்பின் அடையாளமாகவும் அனைவருக்குமான அழைப்பாகவும் விளங்குகிறது. நோட்டார்டாம் பேராலயத்தின் மறுகட்டுமானம் திரு அவை சார்ந்த எல்லைகளை கடந்து வரவேற்புக்கும் பங்கேற்புக்கும் புதிய வாய்ப்புகளை திறந்துள்ளது. பிரான்சின் அன்பார்ந்த ஆயர்களே, அருள்பணியாளர்களே, திருத்தொண்டர்களே, அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்களே, பெண்களே, குருத்துவமானவர்களே, இங்கு நிகழ்ந்தவற்றால் நீங்கள் உத்வேகம் பெறுங்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது முதல் திருத்தூது அறிவுரையான எவாஞ்சலின் கார்டியம் நூலில் வலியுறுத்தியது போல் நற்செய்தி பணிக்கான மாற்றத்தை உங்கள் முன்னுரிமையாக கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் நமக்கு நினைவூட்டுகிறது. கடவுள் தம் மகனை அனுப்பினார். கிறிஸ்து நமது உண்மையான சிக்கல்கள் நிறைந்த உலகிற்குள் வந்தார். எனவே கிறிஸ்தவர்கள் உலகின் சிரமங்களிலிருந்து விலகி ஓடக்கூடாது. சிலுவை நமது உலகில் நிலவும் இருளை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அதைவிட ஆழமாக மரணத்தை வெல்லும் கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகிறது. பாரிஸ் நகரிலிருந்து பிரான்சின் ஒவ்வொரு பகுதியிலும் தொலைதூர மற்றும் கிராமப்புற பகுதிகளிலும் திரு அவை உயிரோட்டமுள்ள பல்வகைமையுடைய மக்களுக்கு நெருக்கமான திரு அவையாக விளங்கட்டும். பொருளாதார வளங்களின் பற்றாக்குறை நற்செய்தி பணிக்கு தடையாக இருக்கக்கூடாது. இறைவனின் அருளும் எளிமையான வாழ்வும் பொதுநிலையினரின் நற்செய்தி பணிக்காக அர்ப்பணிப்பும் அன்றாட வாழ்வின் சந்திப்புகளில் நற்செய்தியை எடுத்து செல்ல உதவும். இன்று அதிக இறைச்சலும் அதிவேக தொடர்புகளும் நிறைந்த உலகில் நாம் வாழ்கிறோம். இத்தகைய சூழலில் பாடல், இறைவார்த்தை மற்றும் திருவழிபாட்டு இறைவேண்டலின் அழகு பலருக்கு நம்பிக்கையின் ஒளியாகவும் அமைதியின் சோலையாகவும் அமைய முடியும். இறைவேண்டல் வரலாற்று நிகழ்வுகளை இறைவனின் ஒளியில் காணவும் அநீதியை உணரவும் நீதி மற்றும் அமைதியின் விதைகளை விதைக்கவும் நமக்கு உதவுகிறது. எனவே நாம் விரக்தியால் அல்ல, நம்பிக்கையால் வழிநடத்தப்படுவோம். அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, தனிப்பட்ட இறைவேண்டலின் வழியாக ஆண்டவருடன் கொண்டுள்ள நட்பை வளர்த்து கொள்ளுங்கள். அவருடன் நீங்கள் கொண்டிருக்கும் இந்த ஆழமான உறவிலிருந்தே உங்கள் திருப்பணி பிறக்கிறது. அனைவரையும் வரவேற்கும் திரு அவையின் அடையாளமாக இந்த திறந்த பேராலயம் தொடர்ந்து விளங்கட்டும். எவரும் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாகவோ ஒதுக்கப்பட்டவர்களாகவோ உணராத வகையில் அது அனைவருக்கும் இல்லமாக அமையட்டும். நோட்டார்டாம் பேராலயத்தின் மறுபிறப்பு புனிதத்தையும் அன்றாட நற்செய்தி பணியையும் நோக்கிய புதிய பயணத்திற்கு உங்களையும் அழைக்கட்டும். பாரிஸ் அன்னையும் திரு அவையின் தாயுமான மரியா பிரான்சிஸ் மெய்ப்பர்களை தாங்கி திரு அவையின் நற்செய்தி பணிக்கு வழிகாட்டி எப்போதும் நம்முடன் நடந்து வருவாராக. ஆமேன்.
2: செப்டம்பர் 25 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக பாரிஸ் நகரில் உள்ள ஸ்டேட் டி பிரான்ஸ் அரங்கில் இளைஞர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்றார். அப்போது நம்பிக்கையை துணிவுடன் அறிவிப்பதோடு பிற சமயத்தினரையும் இறைவனை நம்பாதவர்களையும் மதித்து சகோதரத்துவத்துடன் வாழுமாறு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். நம்பிக்கையை பகிராதவர்களிடம் கிறிஸ்துவை வலிமையுடனும் அதே வேளையில் மரியாதையுடனும் அறிவிப்பது குறித்து கேட்கப்பட்ட போது, என்னை பொறுத்தவரை வாழ்வது கிறிஸ்துவே என்ற புனித பவுலின் வார்த்தைகளை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்துவை அறிவிப்பது மோதலுக்கு வழிவகுப்பதல்ல, மாறாக மன்னிப்பு, உரையாடல், அமைதி மற்றும் சகோதரத்துவத்திற்கு அழைப்பு விடுப்பதாகும் என்று கூறினார். நம்பிக்கையை பகிராதவர்களுடனும் பிற மதங்களை சார்ந்தவர்களுடனும் உரையாடி அவர்களின் கருத்துக்களை கேட்டு ஒருவருக்கொருவர் மதிப்பளிக்கும் வகையில் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்று தெரிவித்த திருத்தந்தை, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க விரும்புவோர் கிறிஸ்துவை அறிவிக்க விரும்பும் மக்களை அன்பு செய்வது அவசியம் என்றும், பிற மதங்களில் காணப்படும் உண்மையானதும் புனிதமானதுமானவற்றை திரு அவை நிராகரிப்பதில்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் தங்கள் வாழ்க்கையை இறைவனுக்கும் பிறருக்கும் சேவையாக அர்ப்பணிக்க விரும்பும் இளைஞர்கள் தங்களுக்கான அழைத்தலை எவ்வாறு கண்டறிவது என்று கேட்டபோது, இறைவனுடன் கொண்டுள்ள நட்பில்தான் அழைத்தலை தெளிவாக கண்டறியும் பயணம் தொடங்குகிறது என்று கூறிய திருத்தந்தை, இறைவார்த்தை நம் பாதைக்கு விளக்காக உள்ளது என்றும், ஜபம், சேவை, நற்கருணை ஆராதனை, அமைதி மற்றும் நற்செய்தி அறிவிப்பு ஆகியவை ஆன்மீக உருவாக்கத்திற்கு அவசியம் என்றும் எடுத்துக்காட்டி புனிதர்களின் வாழ்க்கையிலிருந்து முன்மாதிரியை பெறுமாறும் இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இறுதியாக, இறைவன் ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைக்கிறார் என்றும், கவலை மற்றும் நிச்சயமின்மை எதிர்கொள்ள நன்றி இயேசுவே, உமது அன்பிற்காக நன்றி என்று கூறும் துணிவு வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, குருத்துவம் அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வுக்கு அழைக்கப்படுவதாக உணரும் இளைஞர்களிடம் அஞ்சாதீர்கள், துணிவுடன் இருங்கள், இயேசுவில் நம்பிக்கை வையுங்கள் என்று அழைப்பு விடுத்து கலந்துரையாடலை நிறைவு செய்தார்.
3: செப்டம்பர் 25 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்டேட் தி பிரான்ஸ் அரங்கில் இளைஞர்களுடன் இடம்பெற்ற திருவிழிப்பு இறைவேண்டலில் பங்கேற்றார். அப்போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய அருளுரை, அன்பு இளைஞர்களே, இரவிலும் கூட ஒளி இன்னும் பிரகாசமாக ஒளிர்கிறது. திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளுக்கு நாம் ஒன்றாக இணைந்து செவிமடுத்துள்ளோம். நம்முடைய ஜபங்களை மட்டுமல்லாமல் திரு அவையின் முழு வரலாறையுமே ஒளிரூட்டும் ஒரு தீபந்தம் போல அவருடைய வார்த்தைகளை உயர்த்தி பிடிக்க விரும்புகிறோம். எதிர்காலத்திற்காக எப்போதும் பிரகாசமான சாத்தியக்கூறுகளை திறந்துவிடும் தூய ஆவியாரின் உத்வேகத்தை திருத்தூதர் பெற்றுள்ளார். கடவுளே வரலாற்றின் ஆண்டவர் ஆவார். என்ன நேர்ந்தாலும் அவர் அதன் போக்கை மீட்பை நோக்கி வழிநடத்துகிறார். கிறிஸ்துவில் ஒவ்வொரு தீமையும் முடிவுக்கு வருகிறது. ஏனெனில் அந்த முடிவு ஒரு புதிய மற்றும் என்றைக்குமான வாழ்வின் தொடக்கமாக மாறுகிறது. நம் காலத்திற்கு ஒளி வீசவும் ஆவியாரில் நிகழ்காலத்தை மாற்றியமைக்கவும் திமோத்தேயுவைப் போலவே நாமும் கடவுளுடைய மனிதர்கள் என்பதை முதலாவதாக நினைவு கூர்வோம். கடவுளுடைய என்று குறிப்பிடும்போது அது தனக்குரியது என்ற உணர்வை அல்ல, மாறாக ஒரு உறவை குறிக்கிறது. கடவுளுடன் வாழ்பவர் எவரும் வாழ்க்கையை இருளாக்கி அதை வெறுமையாக்கும் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய பிரசன்னமானது நமது திட்டங்களுக்கு ஞானத்தையும் நமது இதயத்தின் விருப்பங்களுக்கு அழகையும் கொண்டு வருகிறது. குழப்பத்திலிருந்து உண்மைக்கும் மற்றும் பன்றின்மையிலிருந்து நீதிக்கும் நகரும் ஒரு கதையின் கதாநாயகர்களாக நம்மை மாற்றும் நிலையான புதுப்பித்தலுக்கும் மனமாற்றத்திற்கும் கடவுள் நம்மை அழைக்கிறார். திருத்தூதர் பவுல் இதனை நமது சுதந்திரத்தை நேரடியாக இருக்கும் மூன்று வினைச்சொற்கள் மூலம் வெளிப்படுத்துகிறார். தவித்து விலகுவது, முயல்வது மற்றும் போராடுவது. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவிற்கு இவ்வாறு எழுதுகிறார். இவை அனைத்திலுமிருந்து விலகியிருங்கள். செருக்கு, வீண் பெருமை, வன்முறை மற்றும் பேராசை, இந்த உணர்வுகள் நம்மை ஆட்கொள்கின்றன. அவற்றின் சுயநலம் பயமுறுத்தும் தனிமையை மறைக்கிறது. கடவுளுக்கு நெருக்கத்தையும் மனித சகோதரத்துவத்தையும் நாம் சுவைக்க எதையுமே திருப்பி கொடுக்காமல் உறவுகளை நுகரும் விருப்பங்களை நாம் நிராகரிக்க வேண்டும். இத்தகைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் பெறும்படியும் ஆனால் யாருமாக மாறாமல் இருக்கும்படியும் நம்மை தூண்டுகிறது. எண்ணற்ற விருப்பங்களை பெறவும் ஆனால் முற்றிலும் தனிமையிலேயே இருக்கவும் வைக்கிறது. நாம் அந்த பாதையை பின்பற்றுவதில்லை என்று தீர்மானிக்கும் போது நீதி, இறைபக்தி, நம்பிக்கை, அன்பு, நிலைத்திருத்தல் மற்றும் சாந்த குணம் ஆகியவற்றை நோக்கி உழைக்க தொடங்குகிறோம். கடவுளுடன் வாழ்பவர்கள் நற்பண்பை தேடுகிறார்கள். அது நம்மை நல்லவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் மாற்றும் உள்வலிமையாகும். கிறிஸ்தவ வாழ்க்கையை இயக்கும் இயக்கத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் உள்ளது. அதுவே தூயகத்தின் பாதை. அதுவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் முன்பாகவும் திறந்து வைத்துள்ள பாதை. நாம் முன்னேறி செல்லும் போது தீமையை தவிர்ப்பது மட்டும் போதாது என்பது தெளிவாகிறது. நாம் தீவிரமாக நன்மையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நன்மையை தேர்ந்தெடுப்பது என்பது சுதந்திரத்தின் சரியான செயலாகும். இதன் மூலம் சுதந்திரம் முதிர்ச்சியடைகிறது. பின்வரும் வழிகாட்டும் கொள்கையை நினைவில் கொள்ளுங்கள். நன்மை வாழ்க்கையை கொடுக்கிறது. அது வாழ்க்கையை ஒருபோதும் பறித்து கொள்வதில்லை. நன்மை மற்றவர்களை கவனித்துக் கொள்கிறது. அது தனக்கென எதையும் எடுத்துக்கொள்வதில்லை. நன்மை என்பது ஒரு கருத்தியல் சிந்தனைகள் மட்டுமல்ல, மாறாக அன்பின் பிரகாசமான முகமாகும். கடவுளே அந்த முகமாவார். தீமையிலிருந்து விலகுவதற்கும் நன்மைக்காக உழைப்பதற்கும் போராட்டம் தேவைப்படுகிறது. திருத்தூதர் பவுல் பெரும்பாலும் கடவுளுடைய வார்த்தையாகிய ஆவியின் வாளை ஏந்தியவராக சித்தரிக்கப்படுகிறார். துணிவுடன் போராடிய புனித ஜோன் ஆஃப் ஆர்க்கின் பூமியான பிரான்சில் இது சக்தி வாய்ந்த முறையில் எதிரொலிக்கிறது. ஆயினும் நாம் போராட வேண்டிய போர் நம்பிக்கையின் போராகும். நம்மை சகோதர சகோதரிகளாக மாற்றும் கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ்வதே அது. நமது போர் ஒருபோதும் மற்றவர்களுக்கு எதிரானது அல்ல. அது வன்முறை, அவமதிப்பு மற்றும் ஒடுக்குமுறை ஆயுதங்களை நிராகரிக்கிறது. நமது ஒரே ஆயுதம் தன்னைத்தானே வழங்கும் அன்பு மட்டுமே. மக்களை பிரிக்கவும் வெற்று வாக்குறுதிகளை வழங்குவதன் மூலம் நமது மகிழ்ச்சியை பறிக்கவும் முயலும் சக்திகள் உள்ளன. அத்தகைய இருளால் சூழப்படும் போது தூய ஆவியார் நம்மை ஒளிர செய்து அரவணைக்கிறார். இன்றிரவு ஆண்டவரை பின்பற்ற நமக்கு வல்லமை அளிக்கும் நற்பண்புகளை தேர்ந்தெடுப்போம். இந்த ஒளியில் நம் முன்னால் உள்ள இரண்டு அருள் இயக்கங்களை கவனிப்போம். அவை அங்கியும் சிலுவையும் ஆகும். ஒன்று கிறிஸ்துவிடமிருந்து எடுக்கப்பட்டது, மற்றொன்று அவருக்கு வழங்கப்பட்டது. இரண்டும் அவரது துன்புறுத்தலின் அடையாளங்களாகும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் கழுவப்பட்ட வெள்ளை அங்கியில் அவர் நம்மை உடுத்தும் பொருட்டு இயேசு தனது அங்கியிலிருந்து களையப்பட்டார். இந்த வழியில் மரணத்தின் கருவியான சிலுவை நம்பிக்கையின் அடையாளமாக மாறுகிறது. அங்கியும் சிலுவையும் இணைந்து உலகத்திற்காக ஊற்றப்பட்ட கடவுளின் வாழ்க்கையிலிருந்து பிறந்த திரு அவையை குறிக்கின்றன. அன்பான இளைஞர்களே, புனிதத்தில் வளரவும் சமூகத்தை மாற்றவும் நற்செய்திக்கும் நமது மீட்பரான கிறிஸ்துவுக்கும் ஒளிமிக்க சான்றுகளாக இருங்கள். அவருக்கே மாண்பும் என்றென்றைக்கும் உள்ள அதிகாரமும் உரித்தாகட்டும். ஆமேன்.
2: செப்டம்பர் 26 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக பாரிஸ் நகரில் உள்ள பகிதா சமூக ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்பு மையத்திற்கு சென்று அங்குள்ளவர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை:
4: Je suis heureux de commencer avec vous cette 12e journée à Paris, dans une maison qui témoigne à toute la ville qu'il est possible de se rencontrer et de vivre ensemble dans la dignité et la paix. Je remercie l'archidiocèse de Paris, les sœurs scalabriniennes, ainsi que tous les animateurs et bénévoles qui font vivre ces lieux et sont au service de ceux qui y retrouvent accueil, écoute, formation et amitié. J'adresse un merci particulier à ceux qui ont partagé le témoignage. Le nom de votre centre d'accompagnement et d'intégration sociale qui fait référence à Sainte Bakita nous incite à reconnaître le rôle fondamental des femmes dans la construction d'une civilisation de l'amour comme l'alternative à la culture qui désagrège les communautés et rend les villes malades de solitude. L'histoire de l'Église et de l'humanité, à y regarder de plus près, n'est pas écrite par ceux qui donnent l'impression d'y vaincre en s'imposant et en occupant l'espace, mais par ceux qui font de la place, instaurent des processus de paix, suscitent la confiance et encourage la vie. Il ne s'agit pas de simples sentiments, mais de décisions et d'engagements à contre-courant, dont nous comprenons de mieux et mieux l'importance publique et la promesse d'avenir. Sainte Bakita nous invite à voir ceux qui sont invisibles, à libérer ce que l'économie et la culture réduisent.
2: பாரிஸில் எனது இரண்டாம் நாள் பயணத்தை ஒருவரையொருவர் சந்தித்து மாண்புடனும் அமைதியுடனும் இணைந்து வாழ முடியும் என்பதற்கு சான்றாக விளங்கும் இந்த இல்லத்தில் உங்களுடன் தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு வரவேற்பு, செவிமடுத்தல், பயிற்சி மற்றும் நட்பை வழங்கி சமூக ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளை முன்னெடுத்து வரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புனித பகிதா அவர்களின் பெயரால் அழைக்கப்படும் இந்த மையம் அன்பின் நாகரிகத்தை கட்டியெழுப்புவதில் பெண்கள் ஆற்றும் முக்கிய பங்கை நமக்கு நினைவூட்டுகிறது. சமூகங்களை பிளவுபடுத்தி நகரங்களை தனிமையால் பாதிக்க செய்யும் கலாச்சாரத்திற்கு மாற்றாக அமைதியை உருவாக்கி நம்பிக்கையை வளர்த்து வாழ்வை ஊக்குவிக்கும் மனிதர்களே உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறனர். புனித பகிதா சமூகத்தில் கண்ணுக்கு தெரியாதவர்களை காணவும் இன்றைய பொருளாதாரமும் கலாச்சாரமும் அடிமைப்படுத்தியுள்ளவர்களை விடுவிக்கவும் ஒவ்வொரு மனிதரின் அளவற்ற மாண்பை மதிக்கவும் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை ஏழைகள் வெறும் சமூக பிரிவைச் சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் உடலாகிய சதையே. பசியும் தாகமும் நோயும் சிறைவாசமும் அனுபவிக்கும் மக்களில் கிறிஸ்துவை நாம் சந்தித்து அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு சந்திப்பிலும் பரிசுகளின் பரிமாற்றம் நிகழ்கிறது. எதையும் வழங்க முடியாத அளவுக்கு ஏழையானவர் எவரும் இல்லை. எதையும் பெற்றுக்கொள்ள தேவையில்லாத அளவுக்கு செல்வந்தரும் எவரும் இல்லை. ஒவ்வொருவரின் வரம்புகளும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் வாயிலாக மாறும்போது வாழ்வு நிறைவடைகிறது. திருத்தூதர் பவுல் கூறுவது போல், உடலின் வலுவற்ற உறுப்புகளும் இன்றியமையாதவை. எனவே ஒருவரையொருவர் அக்கறையுடன் கவனித்துக் கொண்டு சகோதரத்துவ வரவேற்பு, பயிற்சி மற்றும் உரையாடல் வழியாக உலகை மேலும் மனிதநேயமிக்கதாக மாற்றுவோம். இந்த பணியில் ஈடுபடும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. புனித பகிதாவும் பிரான்சில் அன்பின் பணிக்கு சாட்சிகளாக விளங்கிய புனிதர்களும் உங்களுக்கு பரிந்துரைக்கட்டும்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் பிரான்ஸ் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் நாள் நிகழ்வுகள்.
2: செப்டம்பர் 26 சனிக்கிழமை இன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் காலை மணி 9 பாரிஸில் உள்ள மேசன் பகீதா சமூக ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்பு மையத்திற்கு சென்று அவர்களை சந்திக்கிறார். காலை மணி 10:15 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் கூட்டு ஒருங்கிய பேரவையின் உறுப்பினர்கள், மறைக்கல்வி பெறுவோர் மற்றும் புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்களை சந்திக்கிறார். பிற்பகல் 3 கான்கோர்ட் சதுக்கத்தில் திருப்பலி நிறைவேற்றுகிறார். மாலை 5:45 பாரிஸ் ஓர்லி விமான நிலையத்திலிருந்து லூர்து நகருக்கு புறப்பட்டு செல்கிறார். மாலை 7:05 டாப்ஸ் லூர்து பிரெனே சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து சேர்கிறார். இறுதியாக இரவு 7:40 லூர்து அன்னை திருத்தலத்தில் உள்ள அன்னை காட்சியளித்த கெபியில் ஜெபித்து தனது இன்றைய நாளுக்கான பயணத்தை நிறைவு செய்கிறார்.
3: செப்டம்பர் 25 வெள்ளி அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக பாரிஸின் மையப்பகுதியில் செயின் நகரில் அமைந்துள்ள இல்டேலா சிட்டே என்ற தீவில் உள்ள பாரிஸ் நோட்ராடாம் பேராலயத்தில் ஆயர்கள், அருள்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், அர்ப்பணிக்கப்பட்டோர் மற்றும் குருத்துவ மாணவர்களுடன் மாலை இறைவேண்டலில் ஈடுபட்டார். அப்போது இடம்பெற்ற திருத்தந்தையின் அருளுரை. அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, பல நூற்றாண்டுகளாக பாரிஸ் நகர மக்களை விண்ணகத்தை நோக்கி தங்கள் கண்களை உயர்த்த அழைத்து வரும் இந்த புனித இடத்தில் இன்று நாம் மாலை இறைவேண்டலுக்காக கூடியிருக்கிறோம். 7 முன்பு நோட்ராடாம் பேராலயம் பயங்கரமான தீயில் சிக்கிய போது உலகமே துயரத்துடன் அதை கண்டது. அந்த துயர நிகழ்வு மனிதர்களின் இயலாமையை நமக்கு நினைவூட்டியது. அதே வேளையில் இந்த பேராலயம் வெறும் நினைவு சின்னம் அல்ல என்பதையும் வெளிப்படுத்தியது. இதனை மீண்டும் கட்டியெழுப்ப மேற்கொள்ளப்பட்ட முயற்சி நோட்ராடாம் பேராலயம் ஒரு மக்களின் மற்றும் ஒரு நாகரிகத்தின் உயிரோட்டமான இதயமாக திகழ்கிறது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. இங்கு கடந்த காலமும் எதிர்காலமும் சந்திக்கின்றன. விண்ணகமும் மண்ணகமும் ஒன்றிணைகின்றன. பிரான்ஸ் திரு அவையின் அடையாளமாக விளங்கும் இந்த இடத்தில் உங்களை சந்திக்க வேண்டும் என்பது எனது விருப்பமாக இருந்தது. இதன் வாயிலை கடந்து உள்ளே வரும்போது அமைதியற்ற மனித உள்ளங்களோடு பேசும் அழகை நாம் எதிர்கொள்கிறோம். அது நம்மை அமைதிக்கு அழைக்கிறது. தொடக்க நற்செய்தி அறிவிப்பையும் கிறிஸ்தவ தொடக்க பயிற்சியையும் அனைவருக்கும் திறந்த வகையில் முன்னெடுத்து வரும் பேராயர் லோரான் உல்ரிச் அவர்களுக்கும் அவரது உடன் பணியாளர்களுக்கும் பாரிஸ் மறைமாவட்ட சமூகத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள திருமுழுக்கு தொட்டி வரவேற்பின் அடையாளமாகவும் அனைவருக்குமான அழைப்பாகவும் விளங்குகிறது. நோட்டார்டாம் பேராலயத்தின் மறுகட்டுமானம் திரு அவை சார்ந்த எல்லைகளை கடந்து வரவேற்புக்கும் பங்கேற்புக்கும் புதிய வாய்ப்புகளை திறந்துள்ளது. பிரான்சின் அன்பார்ந்த ஆயர்களே, அருள்பணியாளர்களே, திருத்தொண்டர்களே, அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்களே, பெண்களே, குருத்துவ மாணவர்களே, இங்கு நிகழ்ந்தவற்றால் நீங்கள் உத்வேகம் பெறுங்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது முதல் திருத்தூது அறிவுரையான எவாஞ்சலின் கார்டியம் நூலில் வலியுறுத்தியது போல் நற்செய்தி பணிக்கான மாற்றத்தை உங்கள் முன்னுரிமையாக கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் நமக்கு நினைவூட்டுகிறது. கடவுள் தம் மகனை அனுப்பினார். கிறிஸ்து நமது உண்மையான சிக்கல்கள் நிறைந்த உலகிற்குள் வந்தார். எனவே கிறிஸ்தவர்கள் உலகின் சிரமங்களிலிருந்து விலகி ஓடக்கூடாது. சிலுவை நமது உலகில் நிலவும் இருளை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அதைவிட ஆழமாக மரணத்தை வெல்லும் கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகிறது. பாரிஸ் நகரிலிருந்து பிரான்சின் ஒவ்வொரு பகுதியிலும் தொலைதூர மற்றும் கிராமப்புற பகுதிகளிலும் திரு அவை உயிரோட்டமுள்ள பல்வகைமையுடைய மக்களுக்கு நெருக்கமான திரு அவையாக விளங்கட்டும். பொருளாதார வளங்களின் பற்றாக்குறை நற்செய்தி பணிக்கு தடையாக இருக்கக்கூடாது. இறைவனின் அருளும் எளிமையான வாழ்வும் பொதுநிலையினரின் நற்செய்தி பணிக்காக அர்ப்பணிப்பும் அன்றாட வாழ்வின் சந்திப்புகளில் நற்செய்தியை எடுத்து செல்ல உதவும். இன்று அதிக இறைச்சலும் அதிவேக தொடர்புகளும் நிறைந்த உலகில் நாம் வாழ்கிறோம். இத்தகைய சூழலில் பாடல், இறைவார்த்தை மற்றும் திருவழிபாட்டு இறைவேண்டலின் அழகு பலருக்கு நம்பிக்கையின் ஒளியாகவும் அமைதியின் சோலையாகவும் அமைய முடியும். இறைவேண்டல் வரலாற்று நிகழ்வுகளை இறைவனின் ஒளியில் காணவும் அநீதியை உணரவும் நீதி மற்றும் அமைதியின் விதைகளை விதைக்கவும் நமக்கு உதவுகிறது. எனவே நாம் விரக்தியால் அல்ல, நம்பிக்கையால் வழிநடத்தப்படுவோம். அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, தனிப்பட்ட இறைவேண்டலின் வழியாக ஆண்டவருடன் கொண்டுள்ள நட்பை வளர்த்து கொள்ளுங்கள். அவருடன் நீங்கள் கொண்டிருக்கும் இந்த ஆழமான உறவிலிருந்தே உங்கள் திருப்பணி பிறக்கிறது. அனைவரையும் வரவேற்கும் திரு அவையின் அடையாளமாக இந்த திறந்த பேராலயம் தொடர்ந்து விளங்கட்டும். எவரும் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாகவோ ஒதுக்கப்பட்டவர்களாகவோ உணராத வகையில் அது அனைவருக்கும் இல்லமாக அமையட்டும். நோட்டார்டாம் பேராலயத்தின் மறுபிறப்பு புனிதத்தையும் அன்றாட நற்செய்தி பணியையும் நோக்கிய புதிய பயணத்திற்கு உங்களையும் அழைக்கட்டும். பாரிஸ் அன்னையும் திரு அவையின் தாயுமான மரியா பிரான்சிஸ் மெய்ப்பர்களை தாங்கி திரு அவையின் நற்செய்தி பணிக்கு வழிகாட்டி எப்போதும் நம்முடன் நடந்து வருவாராக. ஆமேன்.
2: செப்டம்பர் 25 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக பாரிஸ் நகரில் உள்ள ஸ்டேட் டி பிரான்ஸ் அரங்கில் இளைஞர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்றார். அப்போது நம்பிக்கையை துணிவுடன் அறிவிப்பதோடு பிற சமயத்தினரையும் இறைவனை நம்பாதவர்களையும் மதித்து சகோதரத்துவத்துடன் வாழுமாறு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். நம்பிக்கையை பகிராதவர்களிடம் கிறிஸ்துவை வலிமையுடனும் அதே வேளையில் மரியாதையுடனும் அறிவிப்பது குறித்து கேட்கப்பட்ட போது, என்னை பொறுத்தவரை வாழ்வது கிறிஸ்துவே என்ற புனித பவுலின் வார்த்தைகளை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்துவை அறிவிப்பது மோதலுக்கு வழிவகுப்பதல்ல, மாறாக மன்னிப்பு, உரையாடல், அமைதி மற்றும் சகோதரத்துவத்திற்கு அழைப்பு விடுப்பதாகும் என்று கூறினார். நம்பிக்கையை பகிராதவர்களுடனும் பிற மதங்களை சார்ந்தவர்களுடனும் உரையாடி அவர்களின் கருத்துக்களை கேட்டு ஒருவருக்கொருவர் மதிப்பளிக்கும் வகையில் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்று தெரிவித்த திருத்தந்தை, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க விரும்புவோர் கிறிஸ்துவை அறிவிக்க விரும்பும் மக்களை அன்பு செய்வது அவசியம் என்றும், பிற மதங்களில் காணப்படும் உண்மையானதும் புனிதமானதுமானவற்றை திரு அவை நிராகரிப்பதில்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் தங்கள் வாழ்க்கையை இறைவனுக்கும் பிறருக்கும் சேவையாக அர்ப்பணிக்க விரும்பும் இளைஞர்கள் தங்களுக்கான அழைத்தலை எவ்வாறு கண்டறிவது என்று கேட்டபோது, இறைவனுடன் கொண்டுள்ள நட்பில்தான் அழைத்தலை தெளிவாக கண்டறியும் பயணம் தொடங்குகிறது என்று கூறிய திருத்தந்தை, இறைவார்த்தை நம் பாதைக்கு விளக்காக உள்ளது என்றும், ஜபம், சேவை, நற்கருணை ஆராதனை, அமைதி மற்றும் நற்செய்தி அறிவிப்பு ஆகியவை ஆன்மீக உருவாக்கத்திற்கு அவசியம் என்றும் எடுத்துக்காட்டி புனிதர்களின் வாழ்க்கையிலிருந்து முன்மாதிரியை பெறுமாறும் இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இறுதியாக, இறைவன் ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைக்கிறார் என்றும், கவலை மற்றும் நிச்சயமின்மை எதிர்கொள்ள நன்றி இயேசுவே, உமது அன்பிற்காக நன்றி என்று கூறும் துணிவு வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, குருத்துவம் அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வுக்கு அழைக்கப்படுவதாக உணரும் இளைஞர்களிடம், அஞ்சாதீர்கள், துணிவுடன் இருங்கள், இயேசுவில் நம்பிக்கை வையுங்கள் என்று அழைப்பு விடுத்து கலந்துரையாடலை நிறைவு செய்தார்.
3: செப்டம்பர் 25 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்டேட் தி பிரான்ஸ் அரங்கில் இளைஞர்களுடன் இடம்பெற்ற திருவிழிப்பு இறைவேண்டலில் பங்கேற்றார். அப்போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய அருளுரை, அன்பு இளைஞர்களே, இரவிலும் கூட ஒளி இன்னும் பிரகாசமாக ஒளிர்கிறது. திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளுக்கு நாம் ஒன்றாக இணைந்து செவிமடுத்துள்ளோம். நம்முடைய ஜபங்களை மட்டுமல்லாமல் திரு அவையின் முழு வரலாறையுமே ஒளிரூட்டும் ஒரு தீபந்தம் போல அவருடைய வார்த்தைகளை உயர்த்தி பிடிக்க விரும்புகிறோம். எதிர்காலத்திற்காக எப்போதும் பிரகாசமான சாத்தியக்கூறுகளை திறந்துவிடும் தூய ஆவியாரின் உத்வேகத்தை திருத்தூதர் பெற்றுள்ளார். கடவுளே வரலாற்றின் ஆண்டவர் ஆவார். என்ன நேர்ந்தாலும் அவர் அதன் போக்கை மீட்பை நோக்கி வழிநடத்துகிறார். கிறிஸ்துவில் ஒவ்வொரு தீமையும் முடிவுக்கு வருகிறது, ஏனெனில் அந்த முடிவு ஒரு புதிய மற்றும் என்றைக்குமான வாழ்வின் தொடக்கமாக மாறுகிறது. நம் காலத்திற்கு ஒளி வீசவும் ஆவியாரில் நிகழ்காலத்தை மாற்றியமைக்கவும் திமோத்தேயுவை போலவே நாமும் கடவுளுடைய மனிதர்கள் என்பதை முதலாவதாக நினைவு கூர்வோம். கடவுளுடைய என்று குறிப்பிடும்போது அது தனக்குரியது என்ற உணர்வை அல்ல, மாறாக ஒரு உறவை குறிக்கிறது. கடவுளுடன் வாழ்பவர் எவரும் வாழ்க்கையை இருளாக்கி அதை வெறுமையாக்கும் எல்லாவற்றிலுமிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய பிரசன்னமானது நமது திட்டங்களுக்கு ஞானத்தையும் நமது இதயத்தின் விருப்பங்களுக்கு அழகையும் கொண்டு வருகிறது. குழப்பத்திலிருந்து உண்மைக்கும் மற்றும் பன்றின்மையிலிருந்து நீதிக்கும் நகரும் ஒரு கதையின் கதாநாயகர்களாக நம்மை மாற்றும் நிலையான புதுப்பித்தலுக்கும் மனமாற்றத்திற்கும் கடவுள் நம்மை அழைக்கிறார். திருத்தூதர் பவுல் இதனை நமது சுதந்திரத்தை நேரடியாக இருக்கும் மூன்று வினைச்சொற்கள் மூலம் வெளிப்படுத்துகிறார். தவித்து விலகுவது, முயல்வது மற்றும் போராடுவது. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவிற்கு இவ்வாறு எழுதுகிறார், இவை அனைத்திலுமிருந்து விலகியிருங்கள். செருக்கு, வீண் பெருமை, வன்முறை மற்றும் பேராசை, இந்த உணர்வுகள் நம்மை ஆட்கொள்கின்றன. அவற்றின் சுயநலம் பயமுறுத்தும் தனிமையை மறைக்கிறது. கடவுளுக்கு நெருக்கத்தையும் மனித சகோதரத்துவத்தையும் நாம் சுவைக்க எதையுமே திருப்பி கொடுக்காமல் உறவுகளை நுகரும் விருப்பங்களை நாம் நிராகரிக்க வேண்டும். இத்தகைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் பெறும்படியும் ஆனால் யாருமாக மாறாமல் இருக்கும்படியும் நம்மை தூண்டுகிறது. எண்ணற்ற விருப்பங்களை பெறவும் ஆனால் முற்றிலும் தனிமையிலேயே இருக்கவும் வைக்கிறது. நாம் அந்த பாதையை பின்பற்றுவதில்லை என்று தீர்மானிக்கும் போது நீதி, இறைபக்தி, நம்பிக்கை, அன்பு, நிலைத்திருத்தல் மற்றும் சாந்த குணம் ஆகியவற்றை நோக்கி உழைக்க தொடங்குகிறோம். கடவுளுடன் வாழ்பவர்கள் நற்பண்பை தேடுகிறார்கள். அது நம்மை நல்லவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் மாற்றும் உள்வலிமையாகும். கிறிஸ்தவ வாழ்க்கையை இயக்கும் இயக்கத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் உள்ளது. அதுவே தூயகத்தின் பாதை. அதுவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் முன்பாகவும் திறந்து வைத்துள்ள பாதை. நாம் முன்னேறி செல்லும் போது தீமையை தவிர்ப்பது மட்டும் போதாது என்பது தெளிவாகிறது. நாம் தீவிரமாக நன்மையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நன்மையை தேர்ந்தெடுப்பது என்பது சுதந்திரத்தின் சரியான செயலாகும். இதன் மூலம் சுதந்திரம் முதிர்ச்சியடைகிறது. பின்வரும் வழிகாட்டும் கொள்கையை நினைவில் கொள்ளுங்கள். நன்மை வாழ்க்கையை கொடுக்கிறது. அது வாழ்க்கையை ஒருபோதும் பறித்து கொள்வதில்லை. நன்மை மற்றவர்களை கவனித்துக் கொள்கிறது. அது தனக்கென எதையும் எடுத்துக்கொள்வதில்லை. நன்மை என்பது ஒரு கருத்தியல் சிந்தனைகள் மட்டுமல்ல, மாறாக அன்பின் பிரகாசமான முகமாகும். கடவுளே அந்த முகமாவார். தீமையிலிருந்து விலகுவதற்கும் நன்மைக்காக உழைப்பதற்கும் போராட்டம் தேவைப்படுகிறது. திருத்தூதர் பவுல் பெரும்பாலும் கடவுளுடைய வார்த்தையாகிய ஆவியின் வாளை ஏந்தியவராக சித்தரிக்கப்படுகிறார். துணிவுடன் போராடிய புனித ஜோனாஃப் ஆர்க்கின் பூமியான பிரான்சில் இது சக்தி வாய்ந்த முறையில் எதிரொலிக்கிறது. ஆயினும் நாம் போராட வேண்டிய போர் நம்பிக்கையின் போராகும். நம்மை சகோதர சகோதரிகளாக மாற்றும் கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ்வதே அது. நமது போர் ஒருபோதும் மற்றவர்களுக்கு எதிரானது அல்ல. அது வன்முறை, அவமதிப்பு மற்றும் ஒடுக்குமுறை ஆயுதங்களை நிராகரிக்கிறது. நமது ஒரே ஆயுதம் தன்னைத்தானே வழங்கும் அன்பு மட்டுமே. மக்களை பிரிக்கவும் வெற்று வாக்குறுதிகளை வழங்குவதன் மூலம் நமது மகிழ்ச்சியை பறிக்கவும் முயலும் சக்திகள் உள்ளன. அத்தகைய இருளால் சூழப்படும் போது தூய ஆவியார் நம்மை ஒளிர செய்து அரவணைக்கிறார். இன்றிரவு ஆண்டவரை பின்பற்ற நமக்கு வல்லமை அளிக்கும் நற்பண்புகளை தேர்ந்தெடுப்போம். இந்த ஒளியில் நம் முன்னால் உள்ள இரண்டு அருள் இயக்கங்களை கவனிப்போம். அவை அங்கியும் சிலுவையும் ஆகும். ஒன்று கிறிஸ்துவிடமிருந்து எடுக்கப்பட்டது, மற்றொன்று அவருக்கு வழங்கப்பட்டது. இரண்டும் அவரது துன்புறுத்தலின் அடையாளங்களாகும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் கழுவப்பட்ட வெள்ளை அங்கியில் அவர் நம்மை உடுத்தும் பொருட்டு இயேசு தனது அங்கியிலிருந்து களையப்பட்டார். இந்த வழியில் மரணத்தின் கருவியான சிலுவை நம்பிக்கையின் அடையாளமாக மாறுகிறது. அங்கியும் சிலுவையும் இணைந்து உலகத்திற்காக ஊற்றப்பட்ட கடவுளின் வாழ்க்கையிலிருந்து பிறந்த திரு அவையை குறிக்கின்றன. அன்பான இளைஞர்களே, புனிதத்தில் வளரவும் சமூகத்தை மாற்றவும் நற்செய்திக்கும் நமது மீட்பரான கிறிஸ்துவுக்கும் ஒளிமிக்க சான்றுகளாக இருங்கள். அவருக்கே மாண்பும் என்றென்றைக்கும் உள்ள அதிகாரமும் உரித்தாகட்டும். ஆமேன்.
1: செப்டம்பர் 26 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக பாரிஸ் நகரில் உள்ள பகிதா சமூக ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்பு மையத்திற்கு சென்று அங்குள்ளவர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை,
4: Je suis heureux de commencer avec vous cette 12e journée à Paris, dans une maison qui témoigne à toute la ville qu'il est possible de se rencontrer et de vivre ensemble dans la dignité et la paix. Je remercie l'archidiocèse de Paris, les sœurs scalabriniennes, ainsi que tous les animateurs et bénévoles qui font vivre ces lieux et sont au service de ceux qui y retrouvent accueil, écoute, formation et amitié. J'adresse un merci particulier à ceux qui ont partagé le témoignage. Le nom de votre centre d'accompagnement et d'intégration sociale qui fait référence à Sainte Bakita nous incite à reconnaître le rôle fondamental des femmes dans la construction d'une civilisation de l'amour comme l'alternative à la culture qui désagrège les communautés et rend les villes malades de solitude. L'histoire de l'Église et de l'humanité, à y regarder de plus près, n'est pas écrite par ceux qui donnent l'impression d'y vaincre en s'imposant et en occupant l'espace, mais par ceux qui font de la place et instaurent des processus de paix, suscitent la confiance et encouragent la vie. Il ne s'agit pas de simples sentiments, mais de décisions et d'engagements à contre-courant, dont nous comprenons de mieux et mieux l'importance publique et la promesse d'avenir. Sainte Bakita nous invite à voir ceux qui sont invisibles, à libérer ce que l'économie et la culture réduisent aujourd'hui.
1: பாரிஸில் எனது இரண்டாம் நாள் பயணத்தை ஒருவரையொருவர் சந்தித்து மாண்புடனும் அமைதியுடனும் இணைந்து வாழ முடியும் என்பதற்கு சான்றாக விளங்கும் இந்த இல்லத்தில் உங்களுடன் தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு வரவேற்பு, செவிமடுத்தல், பயிற்சி மற்றும் நட்பை வழங்கி சமூக ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளை முன்னெடுத்து வரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புனித பகிதா அவர்களின் பெயரால் அழைக்கப்படும் இந்த மையம் அன்பின் நாகரிகத்தை கட்டியெழுப்புவதில் பெண்கள் ஆற்றும் முக்கிய பங்கை நமக்கு நினைவூட்டுகிறது. சமூகங்களை பிளவுபடுத்தி நகரங்களை தனிமையால் பாதிக்க செய்யும் கலாச்சாரத்திற்கு மாற்றாக அமைதியை உருவாக்கி நம்பிக்கையை வளர்த்து வாழ்வை ஊக்குவிக்கும் மனிதர்களே உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றனர். புனித பகிதா சமூகத்தில் கண்ணுக்கு தெரியாதவர்களை காணவும் இன்றைய பொருளாதாரமும் கலாச்சாரமும் அடிமைப்படுத்தியுள்ளவர்களை விடுவிக்கவும் ஒவ்வொரு மனிதரின் அளவற்ற மாண்பை மதிக்கவும் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை ஏழைகள் வெறும் சமூக பிரிவைச் சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் உடலாகிய சதையே. பசியும் தாகமும் நோயும் சிறைவாசமும் அனுபவிக்கும் மக்களில் கிறிஸ்துவை நாம் சந்தித்து அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு சந்திப்பிலும் பரிசுகளின் பரிமாற்றம் நிகழ்கிறது. எதையும் வழங்க முடியாத அளவுக்கு ஏழையானவர் எவரும் இல்லை. எதையும் பெற்றுக்கொள்ள தேவையில்லாத அளவுக்கு செல்வந்தரும் எவரும் இல்லை. ஒவ்வொருவரின் வரம்புகளும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் வாயிலாக மாறும்போது வாழ்வு நிறைவடைகிறது. திருத்தூதர் பவுல் கூறுவது போல், உடலின் வலுவற்ற உறுப்புகளும் இன்றியமையாதவை, எனவே ஒருவரையொருவர் அக்கறையுடன் கவனித்துக் கொண்டு சகோதரத்துவ வரவேற்பு, பயிற்சி மற்றும் உரையாடல் வழியாக உலகை மேலும் மனிதநேயமிக்கதாக மாற்றுவோம். இந்த பணியில் ஈடுபடும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. புனித பகிதாவும் பிரான்சில் அன்பின் பணிக்கு சாட்சிகளாக விளங்கிய புனிதர்களும் உங்களுக்கு பரிந்துரைக்கட்டும்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதிப்பார்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் பிரான்ஸ் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நாள் நிகழ்வுகள். திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் மூன்றாம் நாளை இன்று செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியிருக்கிறார். காலை 9 பிரெஞ்சு ஆயர் பேரவை உறுப்பினர்களை புனித பெர்னதத் அரங்கத்தில் சந்திக்கிறார். பிரெஞ்சு ஆயர்களின் பேரவை என்பது பிரான்ஸ் நாட்டின் கத்தோலிக்க ஆயர்களின் அதிகாரப்பூர்வ அமைப்பாகும். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு உருவான இந்த அமைப்பு நாட்டின் அனைத்து கத்தோலிக்க மறைமாவட்டங்களையும் ஒன்றிணைக்கிறது. கடுமையான மதச்சார்பின்மை கொண்ட பிரான்சில் அரசுடன் உரையாடுவதற்கும் தார்மீக மற்றும் சமூக பிரச்சினைகளில் திரு அவையின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கும் இது ஒரு முக்கிய அமைப்பாக திகழ்கிறது. சமூகத்தின் விழிப்புணர்வுக்காகவும் சீர்திருத்தங்களுக்காகவும் இது துணிச்சலான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. இன்று அதன் தலைமையகம் பாரிஸில் உள்ளது. ஆண்டுக்கு இருமுறை பிரெஞ்சு ஆயர்கள் லூர்து அணை திருத்தலத்தில் கூடுகிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கின்றனர், ஒவ்வொருவருடைய கருத்துக்களை கேட்கின்றனர், இணைந்து சிந்திக்கின்றனர், பிரான்ஸ் திருவையின் நலனுக்காக தேர்ந்து தெளிந்து முடிவெடுக்கிறார்கள். பிரான்ஸ் ஆயர் பேரவையை சந்தித்த பிறகு காலை 11 லூர்து அன்னை திருத்தல திறந்த புல்வெளியில் திருப்பலி நிறைவேற்றி மக்களுக்கு ஆசி வழங்குகிறார். லூர்து திருத்தலத்தில் குகைக்கு அருகில் அமைந்துள்ள பரந்த திறந்தவெளி மைதானம் ஃப்ரையரி என்று அழைக்கப்படுகிறது. குகை தனிப்பட்ட ஜபத்திற்கும் அமைதியான இறை அனுபவத்திற்குமான இடமாக விளங்குகின்ற நிலையில் ஃப்ரையரி மக்கள் ஒன்றுகூடும் இடமாக திகழ்கிறது. இது வெறும் பசுமையான திறந்தவெளி மைதானம் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான திருப்பயணிகள் ஒன்றுகூடும் முக்கியமான இடமாகவும் குறிப்பாக நற்கருணை ஆண்டவர் பவனி தொடங்கும் இடமாகவும் இது விளங்குகிறது. ஃப்ரையரியில் திருப்பலி நிறைவேற்றி ஆசிர்வாதம் வழங்கிய பின் பிற்பகல் 3:30 அக்குய் நோட்ரேடம் இல்லத்தில் உள்ள பணியாளர்கள் மற்றும் நோயாளர்களை சந்தித்து உரையாடுகிறார். அக்குய் நோட்ரேடம் என்பது லூர்து அணை திருத்தலத்தில் நோயுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உடல் ரீதியாக பலவீனமான திருப்பயணிகளை தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உதவி, பராமரிப்பு மற்றும் ஆன்மீக துணையை வழங்கும் சிறப்பான மையமாகும். இது வெறும் தங்குமிடமல்ல, பெரிய குடும்ப வீடு போல இயங்குகிறது என்று லூர்து திருத்தலம் குறிப்பிடுகிறது. அக்குய் நோட்ரேடேமில் பணியாற்றுபவர்களை பொதுவாக 3 முக்கிய குழுக்களாக பார்க்கலாம். அக்குய் நோட்ரேடேமில் சுமார் 50 நிரந்தர பணியாளர்கள் பணியாற்றுகின்றனர். தங்குமிடம், உணவு, நிர்வாகம், பராமரிப்பு, நோயுற்ற திருப்பயணிகளின் தேவைகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை அவர்கள் கவனித்து வருகின்றனர். அக்குய் நோட்ரேடேமில் பணியாளர்கள் மற்றும் நோயாளிகளை சந்தித்து உரையாடிய பிறகு மாலை 4:45 லூர்தின் கார்மேல் துறவரமட அருட்சகோதரிகளை தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறார். லூர்து நகரில் அன்னை மரியா காட்சியளித்ததைத் தொடர்ந்து ஆன்மீக ஆழத்தை மேலும் வலுப்படுத்த கார்மேல் சபை கன்னியர்களின் மடம் நிறுவப்பட்டது. குகையின் ஆரவாரத்திலிருந்து சற்று விலகி அமைதியான சூழலில் இவர்கள் தங்களின் ஆன்மீக வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளனர். முழுமையான ஜபம், மௌனம் மற்றும் தியானத்தில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். உலகெங்கிலும் இருந்து லூர்து நகருக்கு வருகை தரும் திருப்பயணிகளின் விண்ணப்பங்கள் மற்றும் உலக மக்களின் துயரங்களை இறைவனிடம் சமர்ப்பித்து இடைவிடாமல் ஜெபிப்பதே இவர்களின் உன்னத பணியாகும். கார்மேல் துறவரமட அருட்சகோதரிகளை சந்தித்த பிறகு இறுதியாக 9 திருத்தலத்தில் மெழுகுதிரி ஏந்தி திரு ஜபமாலை ஜெபித்து பவனியில் பங்கு கொண்டு அனைவருக்காகவும் லூர்தனை வழியாக ஜெபிக்கிறார். லூர்தனை திருத்தலத்தில் ஒவ்வொரு மாலையும் ஒளிப்பவனி அங்கு நிலவும் ஜபமாலை பக்தியின் முக்கியமான வெளிப்பாடாக திகழ்கிறது. 1858 பிப்ரவரி 11 பெர்னதேத் சுபிரூஸ் மசபியேல் குகைக்கு அருகில் விறகுகளை சேகரிக்கச் சென்றபோது அங்கு முதன்முறையாக அழகிய பெண்மணியைக் கண்டார். அந்த நேரத்தில் அவர் ஜபமாலை ஜெபித்துக் கொண்டிருந்தார். அன்றிலிருந்து மசபியல் குகையில் ஜபமாலை ஜெபிக்கும் பாரம்பரியம் தொடர்ந்து வருகிறது. பெர்னதத் பின்னர் அளித்த சாட்சியின்படி அந்த அழகிய பெண்மணியும் தமது விரல்களில் ஜபமாலையின் மணிகளை நகர்த்தி கொண்டிருந்தார். பெர்னதத் ஜபமாலை ஜெபித்தபோது மரியா தன்னுடன் இணைந்து ஜெபிப்பதைப் போன்ற அனுபவத்தை அவர் பெற்றார். எனவே லூர்தில் ஜபமாலை என்பது வெறும் ஒரு பக்தி வழக்கம் மட்டுமல்ல, மரியாவுடன் இணைந்து ஜெபிக்கும் ஆழமான ஆன்மீக அனுபவமாகவும் இறைவனை நோக்கி நமது இதயத்தை திருப்பும் ஜபப் பயணமாகவும் திகழ்கிறது. மாலை வேளையில் ஆயிரக்கணக்கான திருப்பயணிகள் மெழுகுதிரிகளை ஏந்திக் கொண்டு உலகளாவிய மொழிகளில் திருச்சபமாலையை ஜபித்தபடியே பவனியாகச் செல்கின்றனர். நோயாளிகளும் முதியவர்களும் முன்னணியில் அழைத்துச் செல்லப்பட இந்த ஒளிவெல்லம் மனிதர்களின் கூட்டு விசுவாசத்தையும் இருளை வெல்லும் பிரகாசமான நம்பிக்கையையும் உலகிற்கு உணர்த்துகிறது. திருத்தந்தை 16 பெனடிக்ட் 2008 லூர்தின் மெழுகுதிரி பவனியை பற்றி பேசும்போது இந்த ஒளி ஜபம், நம்பிக்கை மற்றும் அன்பின் ஒளியை நினைவுபடுத்துகிறது என்று விளக்கினார். திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அற்புத நீரூற்று மசபியல் கெபியில் ஜபித்து திருப்பலி நிறைவேற்றி நோயாளர்களுக்கு ஆசி வழங்கி மெழுகுதிரி ஏந்தி திருஜபமாலை ஜெபித்து பவனியாக சென்று பிரான்ஸ் நாட்டிற்கான தனது மூன்றாம் நாள் திருத்தூது பயணத்தை நிறைவு செய்கிறார்.
2: செப்டம்பர் 26 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக பாரிஸில் கூட்டு ஒருங்கிணைய பேரவையின் உறுப்பினர்கள், மறைக்கல்வி பயில்வோர் மற்றும் புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை.
3: Chers membres de l'Assemblée synodale, chers catéchumènes et néophytes, frères et sœurs, je suis heureux de vous rencontrer et de pouvoir m'attarder dans le cadre de ce voyage apostolique sur le chemin que vous parcourez en Assemblée ecclésiale provinciale. Je remercie Son Excellence Monsieur Laurent Dulwich, archevêque de Paris, qui a rappelé l'importance historique et spirituelle du lieu où nous nous trouvons, en évoquant également Frère Laurent de la Résurrection, qui a profondément marqué mon parcours de foi par sa mystique du quotidien. Mais surtout, j'exprime ma gratitude pour l'instrumentum laboris que vous m'avez remis, expression d'un cheminement ecclésial auquel le peuple de Dieu a été associé dans un esprit d'écoute, de réciproque et de synodalité. L'Institut catholique de Paris nous accueille aujourd'hui, une institution située au carrefour de la science et de la foi, qui, depuis des siècles, contribue à former les esprits et les cœurs au service de l'Évangile. Je salue les enseignants, les étudiants, le personnel de cette université, ainsi que tous les membres de l'Assemblée synodale de la province ecclésiastique de Paris, engagés à réfléchir aux perspectives pastorales pour accueillir les néophytes et les catéchumènes, ainsi que pour la vie de l'Église. En observant de près le travail que vous accomplissez, mais surtout en écoutant les témoignages émouvants de Jody, Josué, de Marielle et de Sophie, je ressens avant tout une grande gratitude pour l'œuvre imprévisible de Dieu. Comme vous êtes avec vous, je suis émerveillé par le nombre de personnes qui se présentent aujourd'hui sur les cieux de la foi, et par les nombreux adultes qui demandent les sacrements de l'initiation chrétienne. Il peut sembler paradoxal que ce phénomène de tant de personnes redécouvrant l'Évangile et embrassant la foi se situe dans le contexte d'une société comme la société française, marquée par une culture fortement sécularisée. Votre expérience, votre témoignage, chers catéchumènes et néophytes, sont le signe tangible de l'œuvre de la grâce de Dieu, qui dépasse les analyses chiffrées et sociologiques. Ce phénomène qui vient contredire toute attitude défaitiste, ce que le pape François appelait le pessimisme stérile.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, கூட்டு ஒருங்கமைப்பு பேரவையில் நீங்கள் மேற்கொண்டு வரும் பயணத்தின் ஒரு பகுதியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனின் மகத்தான செயல்களை உங்கள் வாழ்விலும், குறிப்பாக திருமுழுக்கை பெற தயாராக இருப்பவர்களிடமும் புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்களிடமும் காண்கிறேன். பிரான்ஸ் போன்ற ஆழமான சமய சார்பற்ற கலாச்சாரத்தை கொண்ட சமூகத்தில் பலர் மீண்டும் நற்செய்தியை கண்டறிந்து கிறிஸ்துவ தொடக்க அருள் அடையாளங்களை பெற முன்வருவது நமக்கு ஆச்சரியத்தையும் நன்றியையும் அளிக்கிறது. இது வெறும் புள்ளி விவரங்களால் விளக்க முடியாத இறையருளின் செயலாகும். எனவே நாம் நம்பிக்கை இழப்பிற்கோ பயனற்ற அவநம்பிக்கைக்கோ இடமளிக்காமல் இந்த புதிய தொடக்கங்களை பொறுப்புடன் வரவேற்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, புதிதாக இறைவனை தேடி வருபவர்களை வரவேற்கும், அவர்களுடன் பயணிக்கும், தொடக்க நிலையில் இருக்கும் திரு அவையாக நாம் விளங்க வேண்டும். திருமுழுக்குடன் இந்த பயணம் முடிவதில்லை. புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்கள் தொடர்ந்து திரு அவை சமூகத்திலும் ஜபக்கூடங்களிலும் இணைக்கப்பட வேண்டும். அவர்கள் திருவிவிலியம், இறையியல், கிறிஸ்தவ கோட்பாடு, ஒழுக்க வாழ்வு மற்றும் ஆன்மீக வாழ்வின் செழுமையை ஆழமாக அறிந்து கொள்ள அவர்களுக்கு உரிய உருவாக்கம் வழங்கப்பட வேண்டும். திருவழிபாட்டிற்கும் இந்த பயணத்தில் முக்கியமான இடமுண்டு. திருவழிபாடு மறைக்கல்விக்குப் பின்னர் நடைபெறும் ஒன்றல்ல, மாறாக அது கிறிஸ்துவின் பாஸ்கா மறைப்பொருளை நம்மிடையே நிகழச் செய்து நற்செய்தியின் பொருளையும் இறைவனின் வாழ்வையும் வெளிப்படுத்துகிறது. எனவே திருவழிபாட்டு வாழ்வில் புதிதாக நம்பிக்கையில் பயணிப்பவர்களை அன்புடன் அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த பணியில் மறைக்கல்வியாளர்கள், ஞானத்தந்தையர், ஞானத்தாய்மார்கள் மற்றும் அனைத்து ஆன்மீக பணியாளர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. அவர்கள் திருவிவிலியம், இறையியல், திருவழிபாடு மற்றும் ஆன்மீக வாழ்வில் மட்டுமல்லாமல் மனிதர்களை நெருக்கத்துடனும் இரக்கத்துடனும் கனிவுடனும் வழிநடத்தும் பண்பிலும் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரின் வாழ்க்கை பாதையும் வேறுபட்டது. சிலர் எளிய ஆன்மீக தாக்கத்துடன் வருகிறார்கள். சிலர் தனிமை, துன்பம் மற்றும் ஆழமான காயங்களுடன் வருகிறார்கள். எனவே அவர்களின் வேகத்தை மதித்து பொறுமையுடனும் சகோதர அன்புடனும் அவர்களுடன் நாம் பயணிக்க வேண்டும். இதுவே ஒன்றாக பயணித்தல் என்பதன் பொருள். புனித அகுஸ்தினார் சிறிய விதையாக தொடங்கி பின்னர் திரு அவைக்கு மிகப்பெரிய சாட்சியாக மாறினார். அதேபோல அன்பான மறைக்கல்வி பயில்வோரே, புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்களே, உங்களிலும் தூய ஆவியாரின் கனிகளையும் பிரான்ஸ் நாட்டு திரு அவைக்கான எதிர்கால நம்பிக்கையையும் நான் காண்கிறேன். எனவே இந்த சமூகத்தில் நற்செய்தியின் மறைப்பணியாளர்களாக நீங்களும் மாறுங்கள். புனித குழந்தை இயேசுவின் திரைசால் மற்றும் புனித மார்ட்டின் தே டூர்ஸ் ஆகியோரின் முன்மாதிரியை பின்பற்றி அன்றாட வாழ்வில் ஆண்டவரின் பிரசன்னத்தில் நிலைத்திருந்து நம்பிக்கையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் வரவேற்று இணைந்து நம்பிக்கையை அடுத்த தலைமுறையிற்கு எடுத்து செல்லும் பிரான்ஸ் நாட்டின் வாழும் திரு அவை மக்களாக நாம் வளர்வோம். கன்னிமரியாவின் தாய்மை பாதுகாப்பையும் புனித ஜெனிவிப் மற்றும் புனித டெனிஸ் பரிந்துரையையும் வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என் அன்பான ஆசிரை வழங்குகிறேன். நன்றி. உங்கள் நம்பிக்கை பயணம் ஆசிரால் நிறைவூறட்டும்.
1: செப்டம்பர் 26 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக பாரிஸில் உள்ள பிளாஸ் தே லா கான்கோர்ட் சதுக்கத்தில் திருப்பலி நிறைவேற்றினார். அத்திருப்பலியின் போது திருத்தந்தை ஆற்றிய அருளுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, பாரிஸில் உங்களுடன் இணைந்து நற்கரணை கொண்டாட்டத்தில் பங்கேற்க இறைவன் அருளிய இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரர் சகோதரிகள் ஒருமைப்பாட்டுடன் வாழ்ந்து இறைவனின் மகத்துவத்தை பறைசாற்றுவது எவ்வளவு அழகானது. எனது இந்த வருகை உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு, அமைதி மற்றும் அன்பை பிறருடன் பகிர்ந்து கொள்ள உங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். யாருக்காவது தாகம் இருந்தால் அவர் என்னிடம் வந்து பருகட்டும் என்று இயேசு கூறுகிறார். நமது ஆழமான தாகத்தில் வாழ்வு தரும் நீரின் ஊற்றாகிய கிறிஸ்துவை நோக்கி திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம். தூய ஆவியார் வழியாக நம் உள்ளங்களில் ஊற்றப்பட்ட இறை அன்பே இந்த வாழ்வு தரும் நீராகும். ஒவ்வொரு மனிதரின் உள்ளத்திலும் இறைவனுக்கான ஆழமான ஏக்கம் குடிகொண்டுள்ளது. பொருள்களுக்கான தாகம் மட்டுமல்ல, பொருள், உண்மை, நிறைவு மற்றும் இறைவனோடு ஒன்றிப்பு ஆகியவற்றிற்கான தாகமும் நமக்குள் உள்ளது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணத்திலும் அவர்களை சந்தித்து நமது தாகத்தை தணிக்கக்கூடிய உண்மையான வாழ்வு தரும் நீரின் ஊற்றாக தம்மை வெளிப்படுத்துகிறார். இறைவாக்கினர் எசேக்கியல் கோவிலிலிருந்து நீர் பாய்ந்து சென்று அது சென்ற இடங்களையெல்லாம் தூய்மைப்படுத்தி வாழ்வளிப்பதை கண்டார். பின்னர் புனித யோவான் இயேசுவின் குத்துப்பட்ட விழாவிலிருந்து நீர் பாய்வதைக் கண்டார். இந்த ஊற்றிலிருந்து அனைவரும் தூய ஆவியாரின் கொடையை பெற்று இறைவனின் பிள்ளைகளாக புதிதாக பிறக்க முடியும். இவ்வுலகில் எதுவும் நமது உள்ளத்தின் ஆழமான இயக்கத்தை முழுமையாக நிறைவு செய்ய முடியாது. பொருட்கள், இன்பங்கள் மற்றும் பல்வேறு கவனச் சிதறல்களின் வழியாக நம்முள் இருக்கும் வெற்றிடத்தை நிரப்ப முயன்றாலும் நமது ஆழமான தாகம் தொடர்ந்து கொண்டிருக்கும். எனவே இறைவார்த்தை நமது உள்ளங்களை நேர்மையுடன் ஆராய்ந்து, எனது ஆழமான தாகம் என்ன, வாழ்க்கையில் நான் உண்மையில் எதை தேடுகிறேன் என்று நம்மையே நாம் கேட்டுக்கொள்ள அழைக்கிறது. நல்ல ஆயனாகிய இயேசு உண்மையான மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் ஊற்றுக்கு நம்மை வழிநடத்துகிறார். அவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். நமது ரகசியங்கள், எண்ணங்கள் மற்றும் பலவீனங்கள் அனைத்தையும் அறிந்திருந்தும் நம்மை நிபந்தனையற்ற அன்புடன் நேசிக்கிறார். அவர் நமக்காக தம் உயிரை கொடுத்தார். அருள் அடையாளங்கள் வழியாக தொடர்ந்து தம்மையே நமக்கு வழங்குகிறார். அவருடைய பார்வையில் நாம் வெறும் எண்ணிக்கையோ பதிவோ அல்ல. ஒவ்வொருவரும் தனித்துவமும் மதிப்பும் கொண்டவர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் குத்தப்பட்ட இதயமாகிய அந்த வாழ்வு தரும் ஊற்றிலிருந்து பருகுங்கள். நீங்கள் இறைவனுக்காகவும் வாழ்வுக்காகவும் உண்மைக்காகவும் ஒன்றிப்புக்காகவும் அமைதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தாகம் கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவில் கொண்டுள்ள உங்கள் நம்பிக்கையை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் சந்திக்கும் மக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் அந்த நம்பிக்கை உங்களிடமிருந்து பெருக்கெடுத்து ஓடட்டும். நம்பிக்கையின்மையும் ஆன்மீக வறட்சியும் நிலவும் இடங்களில் நம்பிக்கையை கொண்டு செல்ல அழைக்கப்பட்டுள்ளீர்கள். இயேசுவின் பார்வையில் உண்மையுடன் வாழும்போது நமது வாழ்வின் பலவீனத்தையும் அதே வேளையில் அதன் அழகையும் நாம் உணர முடியும். கிறிஸ்துவின் ஊற்றுகளிலிருந்து பருகும் நாம் பிறருக்கு வாழ்வளிக்கும் ஊற்றுகளாகவும் மாறுகிறோம். ஒவ்வொரு பண்பாட்டிலும் ஒவ்வொரு மக்களிடையேயும் பணியாற்றும் மறைப்பணியாளர்கள் மற்றும் சாட்சிகள் வழியாக தூய ஆவியார் திரு அவைக்கு தொடர்ந்து வாழ்வளித்து வருகிறார். பிரான்சின் வரலாறு முழுவதும் பல புனிதர்களும் சாட்சிகளும் இந்த வாழ்வு தரும் நீரை பருகி பிறரின் நலனுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்துள்ளனர். அவர்களில் புனிதர்கள் பிளான்டினா, போத்தினோஸ், இரேனியூஸ், மார்டின், பிரான்சிஸ் தே சேல்ஸ், வின்சென்ட் தே பால், ஃப்ரெட்ரிக் ஒசானாம் மற்றும் ஜான் ஜுஹான் ஆகியோரும் அடங்குவர். பாரிஸிலிருந்து தூய ஆவியாரின் வாழ்வுதரும் நீர் பிரான்ஸ் முழுவதும் பாய்ந்தோட வேண்டும் என்று நான் உருக்கமாக ஜெபிக்கிறேன். அன்றாட சவால்களுக்கு மத்தியிலும் தங்கள் அழைப்பிலும் பணியிலும் துணிவுடன் நிலைத்து நிற்கும் குடும்பங்களையும் திரு அவைக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் இளைஞர்களையும் நினைவு கூறுகிறேன். நம்பிக்கை, மனமாற்றம் மற்றும் கிறிஸ்தவ தொடக்க பயணத்தை தொடங்கியுள்ள மறைக்கல்வி பயில்வோரையும் புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்களையும் நினைவு கூறுகிறேன். உங்கள் நம்பிக்கை பயணத்திற்கு நீங்கள் சாட்சிகளாக இருந்து அன்பின் நாகரிகத்தை உருவாக்க உதவும் வாழும் சாட்சிகளாக மாறுவீர்களாக. இறுதியாக மீட்பின் ஊற்றாகிய இறைவனின் அன்னையான கன்னி மரியாவை நம்பிக்கையுடன் நோக்குவோம். இறைவனுக்கு அவர் அளித்த நம்பிக்கையான ஆம் வழியாக தந்தையின் அன்பு மனித உருவெடுத்து உலகிற்கு வழங்கப்படுவதற்கான தாழ்மையான கருவியாக அவர் மாறினார். அவரது பரிந்துரையின் வழியாக இறைமக்களின் நடுவில் வாழ்வுதரும் நீரின் ஊற்றுகள் பெருக்கெடுத்து ஓடவும் பிரான்ஸ் முழுவதும் நம்பிக்கை, எதிர்நோக்கு மற்றும் அன்பின் விதைகள் மலரவும் இறைவனை வேண்டுவோம். ஆமேன்.
2: செப்டம்பர் 26 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக லூர்து அன்னையின் திருத்தலத்தில் உள்ள மசிபியல் காட்சி குகையில் இறைவேண்டல் செய்தார். பிரான்ஸ் நாட்டிற்காகவும் அதன் மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபித்தார். புனித பெர்னதெத்திடம் மரியா வழங்கிய இறைவேண்டல் மனமாற்றம் மற்றும் நம்பிக்கை என்ற செய்தியை நினைவு கூர்ந்த அவர் லூர்து அன்னையின் பாதுகாப்பையும் பரிந்துரையும் வேண்டினார். வன்முறை மற்றும் வெறுப்பு அகன்று அனைவரும் உழைத்து குடும்ப வாழ்க்கையை முன்னெடுத்து அமைதியுடனும் நிறைவுடனும் வாழக்கூடிய நல்லிணக்க சமூகத்தை பிரான்சில் கட்டியெழுப்ப அருள் வழங்குமாறு இறைவேண்டல் செய்த திருத்தந்தை குறிப்பாக ஏழைகள் மற்றும் மிகவும் நலிந்தவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஜெபித்தார். பொது நலனுக்கு சேவை செய்ய தயாராகவும் சவால்களை எதிர்கொள்ளும் ஞானமும் பெருந்தன்மையும் கொண்ட தலைவர்கள் பிரான்சுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டினார். மேலும் உலக அமைதியையும் அடிப்படை மனித உரிமைகளையும் பாதுகாக்கவும் போருக்கான மனப்பான்மையை நிகாரிக்கவும் பிரான்ஸ் மக்கள் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என ஜெபத்தில் முன்வைத்தார். கிறிஸ்தவ குடும்பங்களின் நம்பிக்கையும் பற்றுறுதியையும் புதுப்பித்து சிரமங்களுக்கு மத்தியிலும் இயேசுவின் பிரசன்னத்திலும் அருளிலும் வாழ அவர்களுக்கு உதவுமாறு லூர்து அன்னையிடம் வேண்டினார். இளைஞர்களுக்கு நற்செய்தியின் ஒளிரும் பாதையை காட்டி நீதியும் சமூகத்துவத்தையும் நிறைந்த சமூகத்தை உருவாக்க அவர்களை வழிநடத்துமாறு கேட்டுக்கொண்டார். இறுதியாக நோயாளிகள், துன்புறுவோர் மற்றும் அவர்களுக்கு துணையாக இருப்பவர்கள், குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவரின் வேண்டுதல்களையும் லூர்து அன்னையிடம் ஒப்படைத்த திருத்தந்தை மனிதர்களை கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்கும் தடைகள் அகன்று இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இதயத்திலும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஜெபித்தார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் பிரான்ஸ் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நாள் நிகழ்வுகள். திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் மூன்றாம் நாளை இன்று செப்டம்பர் 27 தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியிருக்கிறார். காலை 9 மணிக்கு பிரெஞ்சு ஆயர் பேரவை உறுப்பினர்களை புனித பெர்னதத் அரங்கத்தில் சந்திக்கிறார். பிரெஞ்சு ஆயர்களின் பேரவை என்பது பிரான்ஸ் நாட்டின் கத்தோலிக்க ஆயர்களின் அதிகாரப்பூர்வ அமைப்பாகும். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு உருவான இந்த அமைப்பு நாட்டின் அனைத்து கத்தோலிக்க மறைமாவட்டங்களையும் ஒன்றிணைக்கிறது. கடுமையான மதச்சார்பின்மை கொண்ட பிரான்சில் அரசுடன் உரையாடுவதற்கும் தார்மீக மற்றும் சமூக பிரச்சினைகளில் திரு அவையின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கும் இது ஒரு முக்கிய அமைப்பாக திகழ்கிறது. சமூகத்தின் விழிப்புணர்வுக்காகவும் சீர்திருத்தங்களுக்காகவும் இது துணிச்சலான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. இன்று அதன் தலைமையகம் பாரிஸில் உள்ளது. ஆண்டுக்கு இருமுறை பிரெஞ்சு ஆயர்கள் லூர்து அணை திருத்தலத்தில் கூடுகிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கின்றனர், ஒவ்வொருவருடைய கருத்துக்களை கேட்கின்றனர், இணைந்து சிந்திக்கின்றனர், பிரான்ஸ் திரு அவையின் நலனுக்காக தேர்ந்து தெளிந்து முடிவெடுக்கிறார்கள். பிரான்ஸ் ஆயர் பேரவையை சந்தித்த பிறகு காலை 11 மணிக்கு லூர்து அன்னை திருத்தல திறந்த புல்வெளியில் திருப்பலி நிறைவேற்றி மக்களுக்கு ஆசி வழங்குகிறார். லூர்து திருத்தலத்தில் குகைக்கு அருகில் அமைந்துள்ள பரந்த திறந்தவெளி மைதானம் ஃப்ரையரி என்று அழைக்கப்படுகிறது. குகை தனிப்பட்ட ஜபத்திற்கும் அமைதியான இறை அனுபவத்திற்குமான இடமாக விளங்குகின்ற நிலையில் ஃப்ரையரி மக்கள் ஒன்றுகூடும் இடமாக திகழ்கிறது. இது வெறும் பசுமையான திறந்தவெளி மைதானம் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான திருப்பயணிகள் ஒன்றுகூடும் முக்கியமான இடமாகவும் குறிப்பாக நற்கருணை ஆண்டவர் பவனி தொடங்கும் இடமாகவும் இது விளங்குகிறது. ஃப்ரையரியில் திருப்பலி நிறைவேற்றி ஆசிர்வாதம் வழங்கிய பின் பிற்பகல் 3:30 அக்குய் நோட்ரேடம் இல்லத்தில் உள்ள பணியாளர்கள் மற்றும் நோயாளர்களை சந்தித்து உரையாடுகிறார். அக்குய் நோட்ரேடம் என்பது லூர்து அணை திருத்தலத்தில் நோயுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உடல் ரீதியாக பலவீனமான திருப்பயணிகளை தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உதவி, பராமரிப்பு மற்றும் ஆன்மீக துணையை வழங்கும் சிறப்பான மையமாகும். இது வெறும் தங்குமிடமல்ல, பெரிய குடும்ப வீடு போல இயங்குகிறது என்று லூர்து திருத்தலம் குறிப்பிடுகிறது. அக்குய் நோட்ரேடேமில் பணியாற்றுபவர்களை பொதுவாக 3 முக்கிய குழுக்களாக பார்க்கலாம். அக்குய் நோட்ரேடேமில் சுமார் 50 நிரந்தர பணியாளர்கள் பணியாற்றுகின்றனர். தங்குமிடம், உணவு, நிர்வாகம், பராமரிப்பு, நோயுற்ற திருப்பயணிகளின் தேவைகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை அவர்கள் கவனித்து வருகின்றனர். அக்குய் நோட்ரேடேமில் பணியாளர்கள் மற்றும் நோயாளிகளை சந்தித்து உரையாடிய பிறகு மாலை 4:45 லூர்தின் கார்மேல் துறவரமட அருட்சகோதரிகளை தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறார். லூர்து நகரில் அன்னை மரியா காட்சியளித்ததைத் தொடர்ந்து ஆன்மீக ஆழத்தை மேலும் வலுப்படுத்த கார்மேல் சபை கன்னியர்களின் மடம் நிறுவப்பட்டது. குகையின் ஆரவாரத்திலிருந்து சற்று விலகி அமைதியான சூழலில் இவர்கள் தங்களின் ஆன்மீக வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளனர். முழுமையான ஜபம், மௌனம் மற்றும் தியானத்தில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். உலகெங்கிலும் இருந்து லூர்து நகருக்கு வருகை தரும் திருப்பயணிகளின் விண்ணப்பங்கள் மற்றும் உலக மக்களின் துயரங்களை இறைவனிடம் சமர்ப்பித்து இடைவிடாமல் ஜெபிப்பதே இவர்களின் உன்னத பணியாகும். கார்மேல் துறவரமட அருட்சகோதரிகளை சந்தித்த பிறகு இறுதியாக 9 திருத்தலத்தில் மெழுகுதிரி ஏந்தி திரு ஜபமாலை ஜபித்து பவனியில் பங்கு கொண்டு அனைவருக்காகவும் லூர்தனை வழியாக ஜபிக்கிறார். லூர்தனை திருத்தலத்தில் ஒவ்வொரு மாலையும் ஒளி பவனி அங்கு நிலவும் ஜபமாலை பக்தியின் முக்கியமான வெளிப்பாடாக திகழ்கிறது. 1858 பிப்ரவரி 11 பெர்னதேத் சுபிரூஸ் மசபியேல் குகைக்கு அருகில் விறகுகளை சேகரிக்கச் சென்றபோது அங்கு முதன்முறையாக அழகிய பெண்மணியைக் கண்டார். அந்த நேரத்தில் அவர் ஜபமாலை ஜபித்துக் கொண்டிருந்தார். அன்றிலிருந்து மசபியல் குகையில் ஜபமாலை ஜபிக்கும் பாரம்பரியம் தொடர்ந்து வருகிறது. பெர்னதத் பின்னர் அளித்த சாட்சியின்படி அந்த அழகிய பெண்மணியும் தமது விரல்களில் ஜபமாலையின் மணிகளை நகர்த்திக் கொண்டிருந்தார். பெர்னதத் ஜபமாலை ஜபித்தபோது மரியா தன்னுடன் இணைந்து ஜபிப்பதைப் போன்ற அனுபவத்தை அவர் பெற்றார். எனவே லூர்தில் ஜபமாலை என்பது வெறும் ஒரு பக்தி வழக்கம் மட்டுமல்ல, மரியாவுடன் இணைந்து ஜபிக்கும் ஆழமான ஆன்மீக அனுபவமாகவும் இறைவனை நோக்கி நமது இதயத்தை திருப்பும் ஜபப் பயணமாகவும் திகழ்கிறது. மாலை வேளையில் ஆயிரக்கணக்கான திருப்பயணிகள் மெழுகுதிரிகளை ஏந்திக் கொண்டு உலகளாவிய மொழிகளில் திருச்சபமாலையை ஜபித்தபடியே பவனியாகச் செல்கின்றனர். நோயாளிகளும் முதியவர்களும் முன்னணியில் அழைத்துச் செல்லப்பட இந்த ஒளிவெல்லம் மனிதர்களின் கூட்டு விசுவாசத்தையும் இருளை வெல்லும் பிரகாசமான நம்பிக்கையையும் உலகிற்கு உணர்த்துகிறது. திருத்தந்தை 16 பெனடிக்ட் 2008 லூர்தின் மெழுகுதிரி பவனியை பற்றி பேசும்போது இந்த ஒளி ஜபம், நம்பிக்கை மற்றும் அன்பின் ஒளியை நினைவுபடுத்துகிறது என்று விளக்கினார். திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அற்புத நீரூற்று மசபியல் கெபியில் ஜபித்து திருப்பலி நிறைவேற்றி நோயாளர்களுக்கு ஆசி வழங்கி மெழுகுதிரி ஏந்தி திருஜபமாலை ஜெபித்து பவனியாக சென்று பிரான்ஸ் நாட்டிற்கான தனது மூன்றாம் நாள் திருத்தூது பயணத்தை நிறைவு செய்கிறார்.
2: செப்டம்பர் 26 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக பாரிஸில் கூட்டு ஒருங்கிணைய பேரவையின் உறுப்பினர்கள், மறைக்கல்வி பயில்வோர் மற்றும் புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை.
3: Excellences, chers prêtres et personnes consacrées, chers membres de l'Assemblée synodale, chers catéchumènes et néophytes, frères et sœurs. Je suis heureux de vous rencontrer et de pouvoir m'attarder dans le cadre de ce voyage apostolique sur le chemin que vous parcourez en Assemblée ecclésiale provinciale. Je remercie Son Excellence, Monsieur Laurent Ulrich, archevêque de Paris, qui a rappelé l'importance historique et spirituelle du lieu où nous nous trouvons, en évoquant également Frère Laurent de la Résurrection, qui a profondément marqué mon parcours de foi par sa mystique du quotidien. Mais surtout, j'exprime ma gratitude pour l'instrumentum laboris que vous m'avez remis, expression d'un cheminement ecclésial auquel le peuple de Dieu a été associé dans un esprit d'écoute, de réciproque et de synodalité. L'Institut catholique de Paris nous accueille aujourd'hui, une institution située au carrefour de la science et de la foi, qui, depuis des siècles, contribue à former les esprits et les cœurs au service de l'Évangile. Je salue les enseignants, les étudiants, le personnel de cette université, ainsi que tous les membres de l'Assemblée synodale de la province ecclésiastique de Paris, engagés à réfléchir aux perspectives pastorales pour accueillir les néophytes et les catéchumènes, ainsi que pour la vie de l'Église. En observant de près le travail que vous accomplissez, mais surtout en écoutant les témoignages émouvants de Josué, de Marielle et de Sophie, je ressens avant tout une grande gratitude pour l'œuvre imprévisible de Dieu. Comme vous êtes avec vous, je suis émerveillé par le nombre de personnes qui se présentent aujourd'hui sur les cieux de la foi et par les nombreux adultes qui demandent les sacrements de l'initiation chrétienne. Il peut sembler paradoxal que ce phénomène de tant de personnes redécouvrant l'Évangile et embrassant la foi se situe dans le contexte d'une société comme la société française, marquée par une culture fortement sécularisée. Votre expérience, votre témoignage, chers catéchumènes et néophytes, sont le signe tangible de l'œuvre de la grâce de Dieu, qui dépasse les analyses chiffrées et sociologiques. Ce phénomène qui vient contredire toute attitude défaitiste, ce que le pape François appelait le pessimisme stérile.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, கூட்டு ஒருங்கமைப்பு பேரவையில் நீங்கள் மேற்கொண்டு வரும் பயணத்தின் ஒரு பகுதியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனின் மகத்தான செயல்களை உங்கள் வாழ்விலும், குறிப்பாக திருமுழுக்கை பெற தயாராக இருப்பவர்களிடமும் புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்களிடமும் காண்கிறேன். பிரான்ஸ் போன்ற ஆழமான சமய சார்பற்ற கலாச்சாரத்தை கொண்ட சமூகத்தில் பலர் மீண்டும் நற்செய்தியை கண்டறிந்து கிறிஸ்தவ தொடக்க அருள் அடையாளங்களை பெற முன்வருவது நமக்கு ஆச்சரியத்தையும் நன்றியையும் அளிக்கிறது. இது வெறும் புள்ளி விவரங்களால் விளக்க முடியாத இறையருளின் செயலாகும். எனவே நாம் நம்பிக்கை இழப்பிற்கோ பயனற்ற அவநம்பிக்கைக்கோ இடமளிக்காமல் இந்த புதிய தொடக்கங்களை பொறுப்புடன் வரவேற்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, புதிதாக இறைவனை தேடி வருபவர்களை வரவேற்கும், அவர்களுடன் பயணிக்கும், தொடக்க நிலையில் இருக்கும் திரு அவையாக நாம் விளங்க வேண்டும். திருமுழுக்குடன் இந்த பயணம் முடிவதில்லை. புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்கள் தொடர்ந்து திரு அவை சமூகத்திலும் ஜபக்கூடங்களிலும் இணைக்கப்பட வேண்டும். அவர்கள் திருவிவிலியம், இறையியல், கிறிஸ்தவ கோட்பாடு, ஒழுக்க வாழ்வு மற்றும் ஆன்மீக வாழ்வின் செழுமையை ஆழமாக அறிந்து கொள்ள அவர்களுக்கு உரிய உருவாக்கம் வழங்கப்பட வேண்டும். திருவழிபாட்டிற்கும் இந்த பயணத்தில் முக்கியமான இடமுண்டு. திருவழிபாடு மறைக்கல்விக்குப் பின்னர் நடைபெறும் ஒன்றல்ல, மாறாக அது கிறிஸ்துவின் பாஸ்கா மறைப்பொருளை நம்மிடையே நிகழச் செய்து நற்செய்தியின் பொருளையும் இறைவனின் வாழ்வையும் வெளிப்படுத்துகிறது. எனவே திருவழிபாட்டு வாழ்வில் புதிதாக நம்பிக்கையில் பயணிப்பவர்களை அன்புடன் அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த பணியில் மறைக்கல்வியாளர்கள், ஞானத்தந்தையர், ஞானத்தாய்மார்கள் மற்றும் அனைத்து ஆன்மீக பணியாளர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. அவர்கள் திருவிவிலியம், இறையியல், திருவழிபாடு மற்றும் ஆன்மீக வாழ்வில் மட்டுமல்லாமல் மனிதர்களை நெருக்கத்துடனும் இரக்கத்துடனும் கனிவுடனும் வழிநடத்தும் பண்பிலும் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரின் வாழ்க்கை பாதையும் வேறுபட்டது. சிலர் எளிய ஆன்மீக தாக்கத்துடன் வருகிறார்கள். சிலர் தனிமை, துன்பம் மற்றும் ஆழமான காயங்களுடன் வருகிறார்கள். எனவே அவர்களின் வேகத்தை மதித்து பொறுமையுடனும் சகோதர அன்புடனும் அவர்களுடன் நாம் பயணிக்க வேண்டும். இதுவே ஒன்றாக பயணித்தல் என்பதன் பொருள். புனித அகுஸ்தினார் சிறிய விதையாகத் தொடங்கி பின்னர் திரு அவைக்கு மிகப்பெரிய சாட்சியாக மாறினார். அதேபோல அன்பான மறைக்கல்வி பயில்வோரே, புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்களே, உங்களிலும் தூய ஆவியாரின் கனிகளையும் பிரான்ஸ் நாட்டு திரு அவைக்கான எதிர்கால நம்பிக்கையையும் நான் காண்கிறேன். எனவே இந்த சமூகத்தில் நற்செய்தியின் மறைப்பணியாளர்களாக நீங்களும் மாறுங்கள். புனித குழந்தை இயேசுவின் தெரேசால் மற்றும் புனித மார்ட்டின் தே டூர்ஸ் ஆகியோரின் முன்மாதிரியை பின்பற்றி அன்றாட வாழ்வில் ஆண்டவரின் பிரசன்னத்தில் நிலைத்திருந்து நம்பிக்கையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் வரவேற்று இணைந்து நம்பிக்கையை அடுத்த தலைமுறையிற்கு எடுத்து செல்லும் பிரான்ஸ் நாட்டின் வாழும் திரு அவை மக்களாக நாம் வளர்வோம். கன்னிமரியாவின் தாய்மை பாதுகாப்பையும் புனித ஜெனிவிப் மற்றும் புனித டெனிஸ் பரிந்துரையையும் வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என் அன்பான ஆசிரை வழங்குகிறேன். நன்றி. உங்கள் நம்பிக்கை பயணம் ஆசிரால் நிறைவூறட்டும்.
1: செப்டம்பர் 26 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக பாரிஸில் உள்ள பிளாஸ் தே லா கான்கோர்ட் சதுக்கத்தில் திருப்பலி நிறைவேற்றினார். அத்திருப்பலியின் போது திருத்தந்தை ஆற்றிய அருளுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, பாரிஸில் உங்களுடன் இணைந்து நற்கரணை கொண்டாட்டத்தில் பங்கேற்க இறைவன் அருளிய இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரர் சகோதரிகள் ஒருமைப்பாட்டுடன் வாழ்ந்து இறைவனின் மகத்துவத்தை பறைசாற்றுவது எவ்வளவு அழகானது! எனது இந்த வருகை உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு, அமைதி மற்றும் அன்பை பிறருடன் பகிர்ந்து கொள்ள உங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். யாருக்காவது தாகம் இருந்தால் அவர் என்னிடம் வந்து பருகட்டும் என்று இயேசு கூறுகிறார். நமது ஆழமான தாகத்தில் வாழ்வு தரும் நீரின் ஊற்றாகிய கிறிஸ்துவை நோக்கி திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம். தூய ஆவியார் வழியாக நம் உள்ளங்களில் ஊற்றப்பட்ட இறை அன்பே இந்த வாழ்வு தரும் நீராகும். ஒவ்வொரு மனிதரின் உள்ளத்திலும் இறைவனுக்கான ஆழமான ஏக்கம் குடிகொண்டுள்ளது. பொருள்களுக்கான தாகம் மட்டுமல்ல, பொருள், உண்மை, நிறைவு மற்றும் இறைவனோடு ஒன்றிப்பு ஆகியவற்றிற்கான தாகமும் நமக்குள் உள்ளது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணத்திலும் அவர்களை சந்தித்து நமது தாகத்தை தணிக்கக்கூடிய உண்மையான வாழ்வு தரும் நீரின் ஊற்றாக தம்மை வெளிப்படுத்துகிறார். இறைவாக்கினர் எசேக்கியல் கோவிலிலிருந்து நீர் பாய்ந்து சென்று அது சென்ற இடங்களையெல்லாம் தூய்மைப்படுத்தி வாழ்வளிப்பதைக் கண்டார். பின்னர் புனித யோவான் இயேசுவின் குத்துப்பட்ட விழாவிலிருந்து நீர் பாய்வதைக் கண்டார். இந்த ஊற்றிலிருந்து அனைவரும் தூய ஆவியாரின் கொடையை பெற்று இறைவனின் பிள்ளைகளாக புதிதாக பிறக்க முடியும். இவ்வுலகில் எதுவும் நமது உள்ளத்தின் ஆழமான இயக்கத்தை முழுமையாக நிறைவு செய்ய முடியாது. பொருட்கள், இன்பங்கள் மற்றும் பல்வேறு கவனச் சிதறல்களின் வழியாக நம்முள் இருக்கும் வெற்றிடத்தை நிரப்ப முயன்றாலும் நமது ஆழமான தாகம் தொடர்ந்து கொண்டிருக்கும். எனவே இறைவார்த்தை நமது உள்ளங்களை நேர்மையுடன் ஆராய்ந்து, எனது ஆழமான தாகம் என்ன, வாழ்க்கையில் நான் உண்மையில் எதை தேடுகிறேன் என்று நம்மையே நாம் கேட்டுக்கொள்ள அழைக்கிறது. நல்ல ஆயனாகிய இயேசு உண்மையான மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் ஊற்றுக்கு நம்மை வழிநடத்துகிறார். அவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். நமது இரகசியங்கள், எண்ணங்கள் மற்றும் பலவீனங்கள் அனைத்தையும் அறிந்திருந்தும் நம்மை நிபந்தனையற்ற அன்புடன் நேசிக்கிறார். அவர் நமக்காக தம் உயிரை கொடுத்தார். அருள் அடையாளங்கள் வழியாக தொடர்ந்து தம்மையே நமக்கு வழங்குகிறார். அவருடைய பார்வையில் நாம் வெறும் எண்ணிக்கையோ பதிவோ அல்ல. ஒவ்வொருவரும் தனித்துவமும் மதிப்பும் கொண்டவர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் குத்தப்பட்ட இதயமாகிய அந்த வாழ்வு தரும் ஊற்றிலிருந்து பருகுங்கள். நீங்கள் இறைவனுக்காகவும் வாழ்வுக்காகவும் உண்மைக்காகவும் ஒன்றிப்புக்காகவும் அமைதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தாகம் கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவில் கொண்டுள்ள உங்கள் நம்பிக்கையை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் சந்திக்கும் மக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் அந்த நம்பிக்கை உங்களிடமிருந்து பெருக்கெடுத்து ஓடட்டும். நம்பிக்கையின்மையும் ஆன்மீக வறட்சியும் நிலவும் இடங்களில் நம்பிக்கையை கொண்டு செல்ல அழைக்கப்பட்டுள்ளீர்கள். இயேசுவின் பார்வையில் உண்மையுடன் வாழும்போது நமது வாழ்வின் பலவீனத்தையும் அதே வேளையில் அதன் அழகையும் நாம் உணர முடியும். கிறிஸ்துவின் ஊற்றுகளிலிருந்து பருகும் நாம் பிறருக்கு வாழ்வளிக்கும் ஊற்றுகளாகவும் மாறுகிறோம். ஒவ்வொரு பண்பாட்டிலும் ஒவ்வொரு மக்களிடையேயும் பணியாற்றும் அறைப்பணியாளர்கள் மற்றும் சாட்சிகள் வழியாக தூய ஆவியார் திரு அவைக்கு தொடர்ந்து வாழ்வளித்து வருகிறார். பிரான்சின் வரலாறு முழுவதும் பல புனிதர்களும் சாட்சிகளும் இந்த வாழ்வு தரும் நீரை பருகி பிறரின் நலனுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்துள்ளனர். அவர்களில் புனிதர்கள் பிளான்டினா, போத்தினோஸ், இரேனியூஸ், மார்டின், பிரான்சிஸ் தே சேல்ஸ், வின்சென்ட் தே பால், ஃப்ரெட்ரிக் ஒசானாம் மற்றும் ஜான் ஜுஹான் ஆகியோரும் அடங்குவர். பாரிஸிலிருந்து தூய ஆவியாரின் வாழ்வு தரும் நீர் பிரான்ஸ் முழுவதும் பாய்ந்தோட வேண்டும் என்று நான் உருக்கமாக ஜெபிக்கிறேன். அன்றாட சவால்களுக்கு மத்தியிலும் தங்கள் அழைப்பிலும் பணியிலும் துணிவுடன் நிலைத்து நிற்கும் குடும்பங்களையும் திரு அவைக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் இளைஞர்களையும் நினைவு கூறுகிறேன். நம்பிக்கை, மனமாற்றம் மற்றும் கிறிஸ்தவ தொடக்க பயணத்தை தொடங்கியுள்ள மறைக்கல்வி பயில்வோரையும் புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்களையும் நினைவு கூறுகிறேன். உங்கள் நம்பிக்கை பயணத்திற்கு நீங்கள் சாட்சிகளாக இருந்து அன்பின் நாகரிகத்தை உருவாக்க உதவும் வாழும் சாட்சிகளாக மாறுவீர்களாக. இறுதியாக மீட்பின் ஊற்றாகிய இறைவனின் அன்னையான கன்னி மரியாவை நம்பிக்கையுடன் நோக்குவோம். இறைவனுக்கு அவர் அளித்த நம்பிக்கையான ஆம் ஒளியாக தந்தையின் அன்பு மனித உருவெடுத்து உலகிற்கு வழங்கப்படுவதற்கான தாழ்மையான கருவியாக அவர் மாறினார். அவரது பரிந்துரையின் வழியாக இறைமக்களின் நடுவில் வாழ்வு தரும் நீரின் ஊற்றுகள் பெருக்கெடுத்து ஓடவும் பிரான்ஸ் முழுவதும் நம்பிக்கை, எதிர்நோக்கு மற்றும் அன்பின் விதைகள் மலரவும் இறைவனை வேண்டுவோம். ஆமேன்.
2: செப்டம்பர் 26 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக லூர்து அன்னையின் திருத்தலத்தில் உள்ள மசிபியல் காட்சி குகையில் இறைவேண்டல் செய்தார். பிரான்ஸ் நாட்டிற்காகவும் அதன் மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபித்தார். புனித பெர்னதெத்திடம் மரியா வழங்கிய இறைவேண்டல் மனமாற்றம் மற்றும் நம்பிக்கை என்ற செய்தியை நினைவு கூர்ந்த அவர் லூர்து அன்னையின் பாதுகாப்பையும் பரிந்துரையும் வேண்டினார். வன்முறை மற்றும் வெறுப்பு அகன்று அனைவரும் உழைத்து குடும்ப வாழ்க்கையை முன்னெடுத்து அமைதியுடனும் நிறைவுடனும் வாழக்கூடிய நல்லிணக்க சமூகத்தை பிரான்சில் கட்டியெழுப்ப அருள் வழங்குமாறு இறைவேண்டல் செய்த திருத்தந்தை குறிப்பாக ஏழைகள் மற்றும் மிகவும் நலிந்தவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஜெபித்தார். பொது நலனுக்கு சேவை செய்ய தயாராகவும் சவால்களை எதிர்கொள்ளும் ஞானமும் பெருந்தன்மையும் கொண்ட தலைவர்கள் பிரான்சுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டினார். மேலும் உலக அமைதியையும் அடிப்படை மனித உரிமைகளையும் பாதுகாக்கவும் போருக்கான மனப்பான்மையை நிகாரிக்கவும் பிரான்ஸ் மக்கள் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என ஜெபத்தில் முன்வைத்தார். கிறிஸ்தவ குடும்பங்களின் நம்பிக்கையும் பற்றுறுதியையும் புதுப்பித்து சிரமங்களுக்கு மத்தியிலும் இயேசுவின் பிரசன்னத்திலும் அருளிலும் வாழ அவர்களுக்கு உதவுமாறு லூர்து அன்னையிடம் வேண்டினார். இளைஞர்களுக்கு நற்செய்தியின் ஒளிரும் பாதையை காட்டி நீதியும் சமூகத்துவத்தையும் நிறைந்த சமூகத்தை உருவாக்க அவர்களை வழிநடத்துமாறு கேட்டுக்கொண்டார். இறுதியாக நோயாளிகள், துன்புறுவோர் மற்றும் அவர்களுக்கு துணையாக இருப்பவர்கள், குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவரின் வேண்டுதல்களையும் லூர்து அன்னையிடம் ஒப்படைத்த திருத்தந்தை மனிதர்களை கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்கும் தடைகள் அகன்று இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இதயத்திலும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஜெபித்தார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.